ஆஃபீஸரில் நீ இன்சைடில் வந்துட்டு ஐலண்ட்ஸ் லூம் இன்சைடில் வந்துட்டு ஐலண்ட்ஸ் லூம் மலம்பா ஓலம் சாம ப்ரோவின்ஸ் திரையில் மார்னிங் குட்ல மார்னிங் யூ வெல்கம் லோங்க குட் மார்னிங் ஒன் ஆஃப் த ஷோ லோங்க திரை ஐலண்ட்ஸ் இன்சைட் ஷேஸ் பாவ் தஃப்யா திரையில்